கதையின தோம் ததிங்கின தொதாம் கிருதுக்கதோம் கிருதுக்கதோம் கிருதுக்கு தெரிகிறதா தக்கிட்டு தக்கத்தி மித்தாதிக்கின தொதோம் கிருதுக்கதோம் கிருதுக்கதோம் கிருதுக்கு தெரிகிறது தெரிகிறதோம் கிருதுக்கு தெரிகிறதோம் தும் தும் கிருதுக்கதா கிருதுக்கு தெரிகிறது தெரிகிறதோம்